0: சேர்த்தாய். குயினி தந்தக்கு பயோக்கு அயலப்பாலு பயோக்கு கிருமம் குசுகண்டியும் கப்பமுக்கு கண்ட கக்கிலகியமானுச்சுதோ மத்தது மதிக்கரு பத்தனு கிளி குமத்தங்களேன் கச்சுல துப்பனோ உத்துல கவோ குமத்தனு வாழைமான் இது கண்ணா குடி நின்றவனுக்கு வனக்குரங்களில் நின்றவனுக்கு இப்பகுந்தே குமச்சந்தையத்தா
1: சக்கங்களே.